திரிக்கடும் தக் சும் திரிக்கடும் தக் தீக்கும் திரிக்கடும் திரிக்கடும் தா தக் தீக்கு திரிக்கடும் திரிக்கடும் திரிக்கடும் தா திரிக்கடும் திரிக்கடும் தா திரிக்கடும் திரிக்கடும் தும் திரிக்கடும் தா திரிக்கடும் தீ திரிக்கடும் நாம் திரிக்கடும் திரிக்கடும் திரிக்கடும் திரிக்கடும் திரிக்கடும் கணபதி கணேஷ்.